0: அகப்
1: அகோ பாய் பாய் பாய் பாய் பாய்
0: நான் காத்து வாக்குடா நத்தி சாக்கு.